0: பண்ணி கர்சோஹை நஜஸ்த பண்ணி
1: ஏ உரா
0: கியா சக்கி ஜஸ்த பண்ணி கர்சோஹை நஜஸ்த பண்ணி திம்ரு சாலமால